0: பிசாச்சு தவக்க
1: பழங்க
0: பழனி பச்சா
1: மினுமினுங்க
0: சங்கரட்டி
1: சவத்து பிள்ளை
0: கிண்ணாம் வந்தான்
1: கிணு கட்டி
0: உடம்பு
1: துடுப்பு
0: மகா
1: சுகா
0: பா எட்டுமன்
1: குள்ளமன்

ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ண

அண்ணா, எல்லாருக்கும் உன்னே பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.

எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.